0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: You are listening to Sand Tunes with Akshay and Vidya.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Mid Mornings with Nitya.

0: Let's talk with Mini Padma.
1: கண்ணதி கடகணமுண்டத்தி பரலின் கண்டு ஜல ஜல

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பேக் டு ஹோம் வித் ஆசிப்.

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பேக் டு ஹோம் வித் ஆசிஃப்.

சார், இன்னைக்கு இந்த ஹேர் மாதிரி தான் சார் கமிட்டி. அதில் காரணம் போவோம் சார். டே, ஐ லவ் யூ போ சார். தேங்க்யூ.